மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர முரளி மதுர மதுர முரளி கனசாமா மதுர மதுர

ஓம் ஸ்ரீ சாய்ராம். க்ஷார ஜலம் க்ஷீர ஜலமை ஆனந்தங்க பிரவஹின்சின வைனம். பகவான் ஸ்ரீ சச்சிசாயி பாபா வாரு மானவஜாத்தினி உத்தேசிஞ்சி ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம், அன்னி ஜன்மலலோகி மானவ ஜன்ம சாலா உத்கிருஷ்டமைனதி, பிரேம சேவா அனே ரெண்டு அம்சாலனு தியேயங்க பெட்டுகுனி மானவுடு பவபந்தால நுண்டி விமுக்துடு காவாலி அனி தம திவ்ய சந்தேசன்லோ தெலிப்பேவாரு. அந்தேகாக்குண்டா சச்சசாயி சேவா சம்ஸ்தல வாரினி கிராமாலலோ உன்ன சமஸ்யலபை கிருஷி செய்யமனி தெலிப்பேவாரு. மானவுனி கனீச அவசராலைன நீரு வித்யா வைத்திய சதுபாயாலனு பல்லே பிரஜலகு அந்தஜேயமனி சுவாமி வாரிக்கு பிலுப்புனிச்சாரு. சாயி சம்ஸ்தலு அந்தின்சே சேவல வல்ல பல்லே பிரஜலகு உன்ன சமஸ்யலு வேள்ள ஸ்தாயி நுண்டி தொலகி போயி வாரிக்கு சாஸ்வதமைன பரிஷ்காரம் அந்தின்சடன் ద్వారా ஜாதி புரோபிவிருத்திக்கு தோஹதப்படின வாரம் அவுதாமன்னதி சுவாமி உத்தேசம். சுவாமி மாட்டலனு சிறுசாவகின்சி சச்சசாயி சேவா சம்ஸ்தல வாரு 50 సంవత్సరాలుగా మారుమూల గ్రామాలలో ఉన్న లక్షలాది పేద ప్రజలకు ఎన్నో రకాలైన సమస్యలను తొలగిస్తూ ఉచితంగా ఎన్నో సేవలందిస్తున్నారు. ఈనాడు భగవాన్ బాబావారిచే నెలకొల్పబడిన సేవా సంస్థ నైపుణ్యానికి, అంకిత భావానికి, నిజాయితీకి, ఐకమత్యానికి ప్రతీకగా నిలిచి ఎంతో గొప్ప పేరు తెచ్చుకుంది. భగవాన్ బాబావారు తమ జీవితంలో పేద ప్రజల సమస్యలను తీర్చడం ద్వారా జాతి పురోభివృద్ధికి దోహదపడిన వారం అవుతామన్నది స్వామి ఉద్దేశం. స్వామి మాటలను శిరసావహించి సత్యసాయి సేవా సంస్థల వారు 50 సంవత్సరాలు